0: கான மொட்டிமலா
1: சைபால்
0: கஜா பபலா
1: சைபால்
0: நடுவுல தாமரா
1: சைபால்
0: புரத புள்ளா
1: சைபால்
2: 80 சமச்சிராலுகா மீ ஆரோக்யானிக்கி சிரே ஓபிலாஷி சைபால்
3: பஞ்சபூதால சாக்ஷிகா நாலுகு வேதாலு பட்டின்சி மூடு முடலு வெய்யகா மன இத்தரம் ஒகட்டையே கல்யாணம் இது ஒக்க கிரேட் இண்டியன் ஃபேமிலி வெட்டிங் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுபாரம்பானிக்கு பிராரம்பம்
4: சபாஷ் ஆந்திரப்பிரதேஷ் காரியக்ரமானிக்கு ஸ்வாகத்தம்
5: ஈநாட்டி காரியக்ரமంలో சாரித்ராத்மக பிரதேசம் அமராவதி ரூபகம் வெண்டாரு ரச்சன శ్రీ ఎం రామకృష్ణ, వ్యాఖ్యానం పి ఉదయలక్ష్మి, నిర్వహణ శ్రీమతి యాగంటి అరుణకుమారి, కార్యక్రమ నిర్వహణాధికారి దూరదర్శన్ కేంద్రం విజయవాడ.